ஜமா மாசின் சுவாரம் அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வணக்கம் மடக சன்சுவாரத்து அச்சின் ஷிரம் ஃபரம் ஜகாதா ஷிரம் தேகி காமு ஹோ மௌலிதி த கும அக்ராத் த கும மலமி அச்சின் ஷிரம் வந்த அல் ஹஜ் கபீர் சன கங்கிலா காதம் நபி வர்கோ ஸஹாபம் அன்னம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ke dauka nauyin ka muku da fatan Allah ya saka masa da mafificin alkhairi a nan duniya da kuma nan gobe kiyama fa ni sabalar ba sabaki ciwa a kasance da mu